முதலாய் தரின்னக்கி துனியேக திருளும்க ஜீனத்திற்கமே அதி தெமிஹுன் நனிவு சாலி அமல்த கலேக ஃபானுக வெறி ரஸ்கலாங்க ஹத்ரத்துகா சவாபுக குத்தும் மா ஹேகம் பொடு அதி எதே எதுமிக்கு குத்தும் மா ஹேகம் பொடுமே.

முதலாய் தரின்னக்கி துனியேக திருளும்க ஜீனத்திருக்கமே அதி தெமிஹுன் நனிவு சாலி அமல்த கலேக ஃபானுக வெறி ரஸ்கலாங்க ஹதரத்துகா சவாபுக குத்தும் மா ஹேகம் பொடு அதி எதே எதுமிக்கு குத்தும் மா ஹேகம் பொடுமே.